வந்தாய் மரிநாத கிருஷ்ணா கிருஷ்ணா வந்தா வந்தாய் மரிநாத மரிநாத்தோ மயிலே மரிநாத்த கிருஷ்ணா கிருஷ்ணா வந்தா வந்தாய் மரிநாத கிருஷ்ணா